ஆடிம்பகல்கின வீரசுருளி பரலசிரமனு வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புனமதுலு பரவீர சிருளனும் வந்துநாடின் சங்க நேர்ப்புகல்கின களானி புனமதுலு சர்வ சர்வம் சகா சக்கரபாலனமைன நடிப்பின்பகலிகின நாயகு.